பண்ணலாம் ஆபீஸ் ஜி. அது கேள்வி தரப்பே மேரே கே மடா டென்ஷன் மாலே டென்ஷன் மாலே கண்ணா ஜி. ஆஹா ஜி. எனிவே ஜனாப் மெசேஜ் பஹத் சரவ சரவ ப்ரோகிராம் இசே ஜுடோ.